பாட்டுபாய் பா சந்தனத்த பா சத்து தேவ பக்தாத் மாடி வருவாள். பாட்டுபாய் பா சந்தனத்த பா பத்து தேவ பக்தாத் மாடி வருவாள். பாட்டுபாய் பா சந்தனத்த பா பத்து தேவ பக்தாத் மாடி வருவாள்.